0: ஜலினி முஷன் அங்கன்ன சீழ்மலி.
1: ஓஹோ
0: ஜலனி முஷன் அங்கன்ன சீழ்மலி.